0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஜுவல்லர். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் நின்றுள்ள ஓரோ ஜுவல்லரி பீஸுகளும் எத்திக்கலி சோர்ஸ்ட் ஆன. அதோடொப்பம் மலபார் ப்ராமிஸ் நல்குன கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சியும்.
2: இன் அசோசியேஷன் வித்
3: கமர்ஷியல் பேங்க், we are saving more turns dreams into reality. கமர்ஷியல் பேங்க்ஸ் 5 மில்லியன் ரியால்ஸ் ட்ரீம், ட்ரீம் பிகர். Naseem Healthcare, no queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
4: And Lulu, hypermarkets, supermarkets and department stores, where the world comes to shop. Just feel

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஜுவல்லர். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் நின்றுள்ள ஓரோ ஜுவல்லரி பீஸுகளும் எத்திக்கலி சோர்ஸ்ட் ஆன. அதோடப்பம் மலபார் ப்ராமிஸ் நல்குன கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சியும்.
2: இன் அசோசியேஷன் வித்
3: கமர்ஷியல் பேங்க், we are saving more turns dreams into reality. கமர்ஷியல் பேங்க்ஸ் 5 மில்லியன் ரியால்ஸ் ட்ரீம், ட்ரீம் பிகர். Naseem Healthcare, no queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
4: And Lulu, hypermarkets, supermarkets and department stores where the world comes to shop.
5: Just feel like you're home.
1: Chennai Beats.
6: Tamil, head of the hour.
7: In the art of Podumar Kolanda.

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் the responsible jeweler. மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் நின்றுள்ள ஓரோ ஜுவல்லரி பீஸுகளும் எத்திக்கலி சோர்ஸ்ட் ஆன. அதோடப்பம் மலபார் ப்ரோமிஸ் நல்குன கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சியும்.
1: In association with
2: Commercial Bank, we are saving more, turns dreams into reality. Commercial Bank's 5 million riyals dream, dream bigger. Naseem Healthcare, no queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
3: And Lulu, hypermarkets, supermarkets and department stores, where the world comes to shop.

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஜுவல்லர். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் நின்றுள்ள ஓரோ ஜுவல்லரி பீஸுகளும் எத்திக்கலி சோர்ஸ்ட் ஆன. அதோடப்பம் மலபார் ப்ராமிஸ் நல்குன கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சியும்.
2: In association with
3: Commercial Bank, we are saving more, turns dreams into reality. Commercial Bank's 5 million riyals dream, dream bigger. Naseem Healthcare, no queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
4: And Lulu, hypermarkets, supermarkets and department stores, where the world comes to shop.

0: உலகத்திலே ஏற்றவும் வலிய ஷாப்பிங் ஸ்பேஸ், ஏற்றவும் வலிய ஆஃபர்கள்.
1: ஷாப்பிங் இனி ஒரு பேரு நெஸ்டோ.
0: ஜிசிசிலே மோஸ்ட் பாப்புலர் நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்டின் 152nd அவுட்லெட் ஓல் பாஸ்போர்ட் ஆபீஸ் கராஃபில் திறந்து பிரவர்த்தனம் ஆரம்பிச்சிருக்கிறது.
2: Home delivery,

0: Radio Suno 91.7 FM Qatar's favorite radio station.
1: மலையாளத்திலே மெலடி கானங்களுடையும் தகர்ப்பன் கானங்களுடையும் ஆறாம் தம்புரான் எம் ஜி ஸ்ரீகுமார்
2: கத்தரில் லைவ்
1: ஸ்கை மீடியா அண்ட் த சவுண்ட் ஆஃப் சவுத் பிரசன்ஸ் விக்டோரியா கோல்ட் பொன்னோணம் வித் எம் ஜி லைவ் செப்டம்பர் 4 QNC

0: உலகத்திலே ஏற்றவும் வலிய ஷாப்பிங் ஸ்பேஸ், ஏற்றவும் வலிய ஓஃபர்கள்.
1: ஷாப்பிங் இனி ஒரு பேரு நெஸ்டோ.
0: ஜிசிசியிலே மோஸ்ட் பாப்புலர் நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்டின் 152nd அவுட்லெட் ஓல்ட் பாஸ்போர்ட் ஆபீஸ் கராஃபில் துறந்து பிரவர்த்தனம் ஆரம்பிச்சிருக்கிறது.
2: നമസ്കാരം, ഞാൻ സുധീർ കരമന. നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് റേഡിയോ സുനോ 91.7 FM. കേട്ട് കേട്ട് കൂട്ടുകൂടാം.
0: നൈൻ വൺ സെവൻ ഈവനിംഗ്സ്.

0: 91.7 FM.
1: Qatar's happiness frequency.
2: Now available on Uridu TV channel number 911.
3: Kathalli ஏட்டும் வலிய shopping space. ஏட்டும் வலிய ஓப்புருகள்.
4: Shopping in a ini oracha pere Nesto
3: GCC le most popular Nesto hypermarket inde 152nd outlet old passport office Kharafil thurannu pravartanam aarambichirikkunnu.

0: सुनो 91.7 FM Qatar's favorite radio station.
1: கத்தர்லி ஏற்றவும் வலிய ஷாப்பிங் ஸ்பேஸ் ஏற்றவும் வலிய ஓஃபருகள்
2: ஷாப்பிங்கின் இனி ஒரொற்ற பேரு நெஸ்டோ
1: GCC-லே மோஸ்ட் பாப்புலர் நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்டின் 152nd அவுட்லெட் ஓல்ட் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கராஃபில் துறந்து பிரவர்த்தனம் ஆரம்பிச்சிருக்கிறது.
2: വീട്ടിലെ പോലെ വിശേഷങ്ങൾ കേൾക്കാം. ഹോം കെയർ, കുക്ക് ബുക്ക്, ലൈഫ് സ്റ്റൈൽ, അങ്ങനെ ഹോം ഡെലിവറി എൻഹാൻസിംഗ് യുവർ എവരിഡേ. കേൾക്കൂ ശനി മുതൽ വ്യാഴം വരെ രാവിലെ 10 മുതൽ.
1: In association with Nesto Hypermarket, now open at Old